0: மாதவ ஓ மாதவ ஹரி மாதவ கிரிதாரி
1: மாதவ ஓ மாதவ ஹரி மாதவ கிரிதாரி
0: சாம சுந்தர மதன மோகன
1: சாம சுந்தர மதன மோகன
0: சாம சுந்தர மதன மோகன
1: சாம சுந்தர

0: ஹரி மாதவ கிரிதாரி ஷாம சுந்தர மதன மோகன
1: ஷாம சுந்தர மதன மோகன
0: ஷாம் சுந்தர மதன மோகன
1: ஷாம் சுந்தர

0: மாதவரி மாதவ கிரிதாரி,
1: மாதவரி மாதவரி மாதவ கிரிதாரி,
0: மாதவரி மாதவரி மாதவ கிரிதாரி,
1: மாதவரி மாதவரி மாதவ கிரிதாரி,
0: ராமசுந்தர மதன மகனையா.